0: காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
1: வணக்கம் மக்களாம் தமிழ் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நம்புறேன். இந்த வாரம் இந்த மெல்லிசை நிகழ்ச்சி வாயிலாக உங்களிடத்தில் இருந்திருப்பது உங்கள் ஜே ஜே. கடந்த வாரம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா போயிருக்கும். இந்த வாரம் இந்த வாரத்தோட முதல் நாள்ல இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி பேசலாம். அப்புறம் நான் உங்களுக்கு சில பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்ப போறேன். அந்த பாடல்கள் எல்லாம் உங்க மனதுக்கு பிடித்த பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்க, ஓகே மக்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹெல்த் டிப்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு நிகழ்ச்சிக்கு போகலான் இருக்கேன். இன்னைக்கான ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமா வந்து குழைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், சேமிக்கிறோம், இருந்தாலும் நம்ம ஹெல்த்தை ஒழுங்கா பாத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப ப்ராப்ளமா முடியும். சோ அதனால இப்ப இருந்தே நம்ம வந்து அந்த ஹெல்த் கான்சியஸா இருக்கணும். நம்ம ஹெல்த்தை ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமா ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது வந்து நம்மளுடைய உணவு பழக்கங்களை மாத்தணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி செய்யணும். இப்ப இருக்கிற இந்த பிஸியான காலகட்டத்துல தினமும் எக்ஸசைஸ் பண்றது அப்படின்றது பல பேரால முடியாத விஷயம். அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் டெய்லி வாக்கிங் ஆகுது பண்ணலாம். வாக்கிங் பண்றதுனால கிட்டத்தட்ட 10 நன்மைகள் இருக்கு. அது என்னன்னு ஒன்பது ஒன்னு சொல்றேன், கேளுங்க. வாக்கிங் பண்றது வந்து இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க உடல் எடையை வந்து கட்டுப்படுத்த உதவுது. மூணாவது வந்து உங்க மனநலத்தை வந்து மேம்படுத்துது. நாலாவது வந்து உங்க எனர்ஜி, அதாவது ஆற்றலை அதிகரிக்குது. அஞ்சாவது வந்து உங்க எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு வந்து வலு தருதுங்க. ஆறாவது பாத்தீங்கன்னா உங்க ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்துது. அதனாலதான் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏழாவது என்ன பாத்தீங்கன்னா, உங்க மூளையோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்குது. இதனால வந்து நீங்க வந்து நல்லா திங்க் பண்ண முடியுது. எட்டாவது வந்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தருது. அடுத்து உங்க நீண்ட நாள் நோய்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் இல்ல ஃபியூச்சர்ல வரக்கூடிய நோய்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. கடைசியா உங்களுடைய ஆயுட்காலத்தை வந்து அதிகரிக்குது. இந்த வாக்கிங்கை வந்து நீங்க நார்மல் ஸ்பீட்ல பண்றது கூட பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற 5-6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கொஞ்சம் ஸ்பீடான வாக்கிங்கா நீங்க பண்றப்ப வந்து இந்த 10 பண்புகளும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்குதுங்க. உங்களுடைய லைஃபை நீங்க ஹெல்த்தியா பாத்துக்க முடியும். ஓகே மக்களே, சூப்பரான டிப்ஸ் பார்த்தாச்சு. நேரம் நம்ம நிகழ்ச்சியோட டாபிக் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம். அடிப்படையாவே பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதாவது வந்து ஏற்றுமதி அல்லது இறக்குமதி, இதை சார்ந்துதான் இருக்கும். இப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரம் அதிகமா இருக்கும், அப்ப வந்து அந்த மக்களோட வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்கும், நல்ல ஜாப் ஓப்பனிங் கிரியேட் ஆகும், மக்களோட வருமானம் அதிகரிக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இந்த ஏற்றுமதி இறக்குமதி தான் வந்து முக்கியமான பங்களிக்குது. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வந்து எந்த அளவுல இருக்கு அப்படின்னு பாக்கலாம். முக்கியமான மண்ணுக்கு பார்க்க போறது வந்து ஏற்றுமதி. என்ன மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து இங்க இருந்து ஏற்றுமதி ஆகுது, எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நியூசிலாந்து பொருளாதாரத்தை வந்து பாதிக்காம வச்சிருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே மக்களே, நியூசிலாந்தோட ஏற்றுமதி பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்திருங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் மியூசிக் டைரக்டரோட பாடல் தான். அவர் வேற யாரும் இல்லைங்க, அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு 90s கிட்ஸால் அழைக்கப்படுகிற மெலடி கிங் வித்யாசாகரோட பாடல் தான். பொதுவாகவே 90s இவர் இசையமைச்ச பாடல்கள் எல்லாமே வந்து பயங்கர ஹிட் ஆயிரும். பட் இருந்தாலும் பலருக்கு வந்து இவர் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தெரியாமயே போயிருக்கு. அதனாலதான் இவரை வந்து அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவரோட பாட்டுக்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கர ஹிட்டுங்க. முக்கியமா சொல்ல போனா இவருடைய மெலடி சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாஸா இருக்கும். அந்த வகையில இவர் இசையமைச்ச ஒரு பாடல் அன்பே சிவம் படத்துல இருந்து பாடலை கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

அன்பே சிவம் படத்துல வந்து ஒரு அருமையான பாடல் கேட்டோம். இந்த பாட்டு மட்டும் இல்ல, இந்த படமே வந்து ஒரு அருமையான படம். டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இன்னைக்கு நம்ம நியூசிலாந்தோட எக்ஸ்போர்ட் பத்தி தாங்க பேச போறோம். நியூசிலாந்துல இருந்து பல நாடுகளுக்கு பல விதமான பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வகைப்படுத்த முடியாது, அதனால வந்து அதை வந்து 10 கேட்டகரியா பிரிச்சு அதுல வந்து எது லீஸ்டா எக்ஸ்போர்ட் ஆகுது, அதுல இருந்து எது வந்து ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற வரையும் ஒன்று ஒன்னா பாத்திரலாம். லீஸ்டா எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் க்ளூ என்சைம் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுட் ப்ராசஸிங் இல்லைன்னா அதர் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ற கெமிக்கல். இது வந்து இண்டஸ்ட்ரிகளுக்கு வந்து அதிகமா யூஸ் பண்ற கெமிக்கல். இதை வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்ணி இங்க வந்து பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஆகுது. அடுத்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷரி ரிலேட்டட் பொருட்கள் எல்லாமே இருக்கு. அதாவது மீனும் மீன் வளம் சார்ந்த பொருட்களும் வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கு. இது ஓவரால் எக்ஸ்போர்ட் வேல்யூல வந்து 3% அப்படின்ற அளவுல இருக்கு. இது வந்து எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகளுக்கு எல்லாமே வந்து மீன் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஏற்றுமதி ஆகுது. அடுத்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மிஷினரி ஐட்டம்ஸ், அதாவது சில பம்ப், வால்வு, ப்ராசஸிங் யூனிட்டுக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ், ரெஃப்ரிஜரண்ட் யூனிட், இந்த மாதிரியான சில எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பொருட்கள் எல்லாமே வந்து நியூசிலாந்துல இருந்து ஏற்றுமதி ஆகுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3.5% மொத்த ஏற்றுமதியில வந்து பங்களிக்குது. நம்ம லிஸ்ட்ல அடுத்த ஏற்றுமதி பொருட்களை பாக்குறதுக்கு மாதிரி

வந்து ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இந்த வாரம் நம்ம ஒளிபரப்போட பாடல்கள் எல்லாமே வந்துட்டு மெலடிக்கும் வித்யாசாகருடைய இசையில வந்த பாடல். பட் இந்த பாடல் ஒரு ஸ்பெஷலான பாடல், ஏன்னா இந்த பாடலை பாடினது வந்து ரெண்டு லெஜெண்டுங்க. ஒன்னு வந்து எஸ்பிபி சார், ரெண்டாவது வந்து ஜானகி அம்மா. ஒரு மேடையிலேயே எஸ்பிபி இந்த பாடலை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த பாடல் கம்போசிங் முடிஞ்ச பிறகு மியூசிக் டைரக்டர் போய் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாடலை கொடுங்க, அந்த அளவுக்கு இந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரோட கான்செர்ட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பாடல் கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான ஒரு சூப்பரான மெலடி பாடல். கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

ஓகே மக்களே, வேற என்னென்ன மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து நியூசிலாந்து வந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த இடத்துல என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பிரிட், வெனிகர், ஒயின் அப்படின்ற ட்ரிங்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஆல்கஹாலிக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதுல கவர் ஆகுது. இது எந்தெந்த நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, சைனா, யூரோப் போன்ற நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்தோட ஒயின் தாங்க. நியூசிலாந்தோட ஒயின் ஏற்றுமதி அளவுல வந்து கம்மியா இருந்தாலும் நியூசிலாந்து ஒயினுக்கு பல நாட்டு மக்களிடையே வந்து பயங்கர வரவேற்பு இருக்கு. பல நாட்டு மக்கள் இந்த ஒயினை வந்து விரும்பி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரைன்ஸ், ஃபிளார், ஸ்டார்ச் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருக்கு. அதாவது வந்து மாவு சார்ந்த பொருட்கள், தானியம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து நியூசிலாந்து ஏற்றுமதி ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட 4% வரைக்கும் மொத்த எக்ஸ்போர்ட்ல வந்து பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் அதிக அளவுக்கு வந்து நம்ம நியூசிலாந்துல இருந்து ஏற்றுமதி ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, தோட்டக்கலை சார்ந்த ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து அதிக அளவு வந்து நியூசிலாந்து ஏற்றுமதி ஆகுது. ரீசெண்டா வந்து இதோட அளவு வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹோம்மேடு ஒயின்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வந்து சிம்பிளான தோட்டக்கலையில வந்து உருவாக்குகிற ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நியூசிலாந்துல இருந்து ஏற்றுமதி ஆகுது. இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து உலக அளவுல கொஞ்சம் அதிக டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேற என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து அதிக அளவு வந்து நியூசிலாந்துல இருந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் மூலியமா வர்றது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிக அளவு இருக்கு. இது கிட்டத்தட்ட 7% வரைக்கும் ஓவரால் எக்ஸ்போர்ட்ல வந்து தன்னோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகாடோ, பெர்ரிஸ், செர்ரிஸ், நட்ஸ், அப்புறம் வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த கிவி ஃப்ரூட் வந்து அதிகப்படியா நியூசிலாந்துல இருந்து ஏற்றுமதி ஆகுது. இது எந்தெந்த நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரிஸும் மிடில் ஈஸ்டுக்கும் அதிக அளவு ஏற்றுமதி ஆகுது. ஓகே மக்களே, அடுத்த ப்ராடக்ட் நீங்க பார்க்க முடியாது வந்து ஒரு பாடலை கிட்ட வந்துடலாம். இன்னைக்கு நம்ம பிளே பண்ற பாடல் எல்லாமே வந்து வித்யாசாகர் இசையமைப்புல வந்த பாடல். வித்யாசாகரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்த காம்போல ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல இருந்தா அந்த பாடல். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே செம ஹிட்டு, படமும் பயங்கர ஹிட்டு. இந்த படம்னால பாடல் ஹிட்டாச்சா, பாடல்னால படம் ஹிட்டாச்சா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு சூப்பரான காம்போவா அமைஞ்சு. இந்த படம் வேற எதுவும் இல்லைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச சந்திரமுகி. அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான மெலடி சாங் கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

அடுத்தபடியா அதிகமா ஏற்றுமதி ஆகிற பொருட்கள்ல மூணாவது இடத்துல என்ன பொருள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வுட் அண்ட் வுட் ஆர்ட்டுகள், அதாவது வந்து மரமும் மரம் சார்ந்த பொருட்கள் வந்து அதிகமா இருக்கு. இது கிட்டத்தட்ட 7-8% ஓவரால் எக்ஸ்போர்ட்ல தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி வுட்ஸ் எல்லாம் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிம்பர் வுட்ஸ், வுட் சிப்ஸ், ப்ராசஸ் வுட்ஸ், பிளே வுட்ஸ், இந்த மாதிரி வுட் எல்லாமே வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் வீடு கட்டுறதுக்கும் கட்டுமான தொழில வந்து இந்த வுட்ஸ் எல்லாமே அதிகமா யூஸ் பண்றாங்க. இது மோஸ்ட்லி சைனாக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, அங்க இருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்தோட வுட்ஸ் வந்து உலக அளவுல பயங்கர டிமாண்டா இருக்கனால இந்த வுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நியூசிலாந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் பிளான்டேஷன் ஃபாரஸ்ட்ரி சிஸ்டம் கீழே வந்து வளர்க்கப்படுது. அதாவது எந்த அளவுக்கு மரங்கள் வெட்டப்படுதோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமா மரங்கள் வந்து வளர்க்கப்படுது. இதனால புவியோட தட்பவெப்பநிலை மாறாம வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நியூசிலாந்துல செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்ல என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீட் ப்ராடக்ட் தாங்க இருக்கு. அதாவது இறைச்சி, பீஃப், லேம்பு, போர்க்கு போன்ற இறைச்சிகள் வந்து நியூசிலாந்துல இருந்து அதிகமா ஏற்றுமதி ஆகுது. கிட்டத்தட்ட 12-13% வரையும் ஓவரால் எக்ஸ்போர்ட்ல வந்து இந்த மீட் ப்ராடக்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது என்ன மாதிரி கண்ட்ரிகளுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து US, சைனா, அப்புறம் வந்து அதர் ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து பீஃப் வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுது. லேம்பு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூரோப், சைனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து அதிகமா ஏற்றுமதி ஆகுது. ஓகே மக்களே, இப்ப நம்ம கடைசி ப்ராடக்டை பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் தான் மற்ற எல்லா ப்ராடக்டோட நியூசிலாந்துல இருந்து மிக அதிகமா ஏற்றுமதி ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கு. இந்த ப்ராடக்ட் 30% வரை ஓவரால் எக்ஸ்போர்ட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அனிமல் ப்ராடக்ட். அனிமல் ப்ராடக்ட் அப்படின்னு எதை நம்ம சொல்றோம்னா, அனிமல்ல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அனிமல் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பால் சொல்லலாம், மில்க், முட்டை சொல்லலாம், பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய சீஸ் போன்ற பொருட்கள் எல்லாமே வந்துட்டு அனிமல் ப்ராடக்ட் தாங்க. இந்த ப்ராடக்ட் தாங்க நியூசிலாந்தோட ஏற்றுமதியில மிகவும் அதிக அளவுல இருக்கு. இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல மில்க் பவுடரு, பட்டரு, சீஸு, கிரீமு, ஃபார்முலா மில்க்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. எக்ல மெயின்லி வந்து சிக்கன் எக்ஸ் தான் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹனி இருக்குங்க, பணக்கார ஹனி ரொம்ப ஃபேமஸான ஹனி. இது வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஹனி. இந்த

ப்ராடக்ட் வந்து பயங்கர டிமாண்டிங்கா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்துட்டு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டெய்ரி எக்ஸ்போர்ட்டர்ல ஒன் ஆஃப் த கண்ட்ரியா இருக்கு. ஓவரால் ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்தாலும் எக்ஸ்போர்ட் வைஸ் கம்பேர் பண்றப்ப நியூசிலாந்துல இருந்து அதிகப்படியான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே மக்களே, நிகழ்ச்சியோட இறுதிப்பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில விஷயங்கள்லாம் புதுசா இருந்திருக்கும். கடைசியா வித்யாசாகரோட ஒரு கிளாஸியான மெலடி சாங்கை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மற்றொரு வாரம் ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜே ஜே.

0: எங்கள் மெல்லிசை நிகழ்ச்சியை நீங்கள் www.aucklandtamilassociation.co.nz என்ற இணையதளத்திலும் கேட்கலாம். உங்கள் கருத்துக்களை எங்கள் முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் நடத்தும் தமிழ் பள்ளியில் சேர வேண்டுமா? திருமதி ஜெனிஃபர் விஜயலட்சுமியை அணுகவும். 02247769922.
1: உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஏடிஎன் நடத்தும் யோகா பயிற்சி வகுப்புகளில் சேர அணுகவும் திருமதி மீனாட்சி வீரப்பன். 02129893 67.
0: உங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை உற்சாகமாக ஆரம்பிக்க வேண்டுமா? ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. குடும்பத்துடன் பேட்மிண்டன் விளையாட அணுகவும். திரு கிருஷ்ணகுமார், 02122111404. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபாலோ அஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் @ ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன்.
2: On air, online, on demand, in your language. Planet FM on planetaudio.org.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆயுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.